0: அது உங்களுக்கு முடிஞ்சவங்க படித்தவங்க மாட்டாக்கா
1: ঋণ জন্মদিন

எனக்கு சிதார் சபை கேட்டது உதாரணமாக அஞ்சனது சபை சக்தி கேரள சசை சொல்ல அஞ்சனது திருச்சியானது கிளாசிபிகேஷன் சொல்ல